0: பார்த்தா சட்டிருக்கானா
1: பாதிக்கலாம் எனக்கு கோம பிள்ளையாக நக்கு உட்கார்ந்து புள்ளையா அஞ்சன் தோப்பு சலனை சீனகி
0: பரணி சீனி பிசல்லாம்.